0: காக்கறாத கொள்பயறத அலைஞ்சரத முயல் வாரத கொள்ளும் முறையற்பம் கூட குறைச்சிக்க
1: போய் காட்டிட்டு தான் இருக்கும் முறை தான் நம்ம குரல்ல போங்க போய்